அதை பார்த்துட்ட மறக்கல மறந்து சிரிப்ப திரும்ப திரும்ப வழியில கைய பிடிச்சத

அடிச்சது காத்து ஜப்ப இருக்கிற தசையத பாத்து அதுடிக்குது ஹாட்டு ஜப்ப ஒதுக்கிற முட்டி என்ன பாத்து அழகல ஹாட்டு என்ன இழுக்குது அவளோட சேர்த்து மனசுல போட்டு அதை உடச்சிட்டு நுழைஞ்சிட்டானே.